싱글이. சினிமா பாட்டல சவ்வடி பாட்டல உறவடி மீ மனசு நிம்பே ஹடாவிடி ஈ ஹரிவில்லு சிங்கிடி ஈ சந்தடி பாதா கொத்த தீரொக்க பாட்டலு மீகோசம் சித்தங்குன்னை மீ பசந்தைன பாட அடுடே ஆலசியம் பாட மீ வரக்கு சேரி மீ செவுலக்கு இம்பைத்தது கம்மனி மிருது மதுர ராகாலதோ அதி சுந்தர பாவாலதோ தீரொக்க அனுபூதுலதோ பாட மீக்கு தோடை கொந்த சமயம் மீ நேஸ்தமை மிம்மல்னி அலரிஸ்தது இப்பட் நுஞ்சைத்தே 10 தாங்க சிங்கிடி மீகோசம் சித்தங்க உந்தி మీ 100.2 FM మనసు నిండలో మరి పాట కోసం నాతో కొద్దిసేపు సరదాగా మాట్లాడుతందుకు ఫోన్ చేస్తారు కదా, సిద్ధంగా ఉండండి. మరి పాటల తోటలో సింగిడి పాటలు కూడా మీకోసం సిద్ధంగా ఉన్నాయి. తొలి పాటతో షురూ చేసేద్దాం ఈ అలటి సింగిడిని.